0: ஆந்திரத்துக்காய் லங்காவே விழாவேங்
1: லைவ் எஃப்எம் டாட் எல்கே
2: தீவுல பிட்டியட்ட கமுறு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk